ஓ பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு ஃப்ரீ பாஸ் இல்லச்சேசாவே பசிவாழ்ந்து படுத்தாழ்ந்து முசலாழ்ந்து வெனக்காலே படி வஸ்துட்டு டிராபிக் ஜாம் ஆயிப்போதா? நீ சொகசுக்கு சாட்டே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ